மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

சத்யநாம் சத்யநாம் சத்யநாம் ஜீ போல சத்யநாம் சத்யநாம் சத்யநாம் ஜீ போல சத்யநாம் ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஜீ போல ஹரி ஹரி ஹரி போலோ ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஜீ போல ஹரி நித்ய நித்யம் ஜப்பியே ஹரி நாம் ஜீ போல நித்ய நித்யம் ஜப்பியே ஹரி நாம் ஜீ நித்ய நித்ய